0: துன் ஜிதி கத்தோ துணைங்க தரக துன் துன்
1: மன்னு பாய் மோட்டர் சல்லி பம் பம் பம் மன்னு